சதகம் சீர்த்த ராகு அசுரேந்திரயா விசின் சந்திம திவ்ய புத்திரயாவு கிராணிய கரணலாதி இவிட சந்திம திவ்ய புத்திரயா பாக்யவதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட்ட பெத்து கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரயா நிதாசலபிய புத்தானுபாவே விதா தக்வின சந்த பிரித்தே அனுபவேன்.